அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5.6 நாடியத் போடுவேகேட்ஸ் 91.4 95.6 98.2 கேப்பன் பழைய வரிசைகளிலும் வணக்கமாக காலைத்தோறும் இதயத்தில் இடை சேனல் உங்களுக்கு உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள்.

0: இன்று காலை சிந்தனை. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைகள் படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே. மகிழ்ச்சியுடன் வாடுங்கள்.
1: ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்

1996 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 23ஆம் தேதி அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் காதல் தேசம். இயக்குனர் கதிர் அவகத்தின் திரைப்படத்தில் நடிகர் வினீத் மேலும் நடிகை தப்பு ஆகியோர் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தை சமைத்தவர் இசைவேதி ரகுமான் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகிறவர் தருகிறவர்கள் ஹருண், காலஞ்சென்று, டாக்டர் பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரும்.

0: நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மை மரியாதையான அன்பான மனிதர்களாக மாற்றுகின்றன. Good manners make us respectful, kind and pleasant people.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiyarangam.

0: புதன் கடமை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். அப்ளஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அம்மனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீபான் தொழிலில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம்மா, இந்த செப்டம்பர் மாதம் வந்துவிட்டது. இந்த 2026 9வது மாதம் அல்லவா? எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனி இந்த வாழ்க்கை மேலும் எங்கு போனாலும் பற்ற பழகி போங்க.

ஆமாம், இன்றைய நாள் புதன்கிழமை, வாரத்தின் நடுப்படிக்கு வந்துவிட்டோம். திங்கட்கிழமை சுறுசுறுப்பு, செவ்வாய்க்கிழமை வேகம், இன்று புதன்கிழமை. நம்முடைய பயணத்தை இன்னும் உற்சாகமாக தொடர வேண்டிய நாள் அல்லவா? ஒரு கப் தேநீர் அல்லது காஃபியுடன், உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன், முகத்தில் ஒரு புன்னகையுடன் இந்த அழகான காலையை நாம் தொடங்குகின்றோம்.

ஆமாம், நிறைய கவடிகளை கொஞ்சம் ஓரமாக வையுங்கள். நாடைய கவடிகளை இப்போதே நினைக்க வேண்டாம். இன்று நிம்மிடம் நம்மிடம் இருக்கும் நேரத்தை சுதந்திரமாக வாழ்வோம். ஒவ்வொரு காலையும் ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய வாய்ப்பு. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம்.

0: Happy returns of the day.
1: அமிட்டுக்கு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 2nd அடுத்த படையினை நாம் சுகினம் ஒரு சேர்ந்த திருமதி நவிதா திரு ஸ்டீவன் வீரப்பன் அவர்களுடைய திருமண நிகழ்ச்சி நம் அன்புடன் தொடங்கிட்டு மேலும் ரூபன் வனிசா பிருந்தா சரதா தேவன் யுவானன் சரவணன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படையினை நாம் சிவகிரணிய ஒரு சேர்ந்த அஸ்வன் முருகன் தனது பிறநாட்டை நம் அன்புடன் வணங்குகின்ற மேலும் அம்மா மாலினி அப்பா கண்ணன் மேலும் அப்பாய் வினோதா மனோதா மேலும் ஜெனி முருகன் அப்பாய் புஷ்பா ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு ஆங்கிலத்தில் வசித்து வரும் திரு வேல திரிவாசன் அவரது பிறநாவிடாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய மனைவி செல்வினா ஆனைவி மேலும் கெவின் அக்க கமிலா மேலும் விஜயன் முத்துசாமி நுகர்வோரை சேர்ந்த திரிவாசன் நாடகன் சதா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் தேவான் நுகர்வோரை சேர்ந்த செல்வரசி நல்ல கோவிந்தன் தனது பிறநாட்டின் அன்புடன் முடங்கிக்கணும். அப்போ சுச்சுதா அம்மா மனோதா அண்ணன் அரசன் அவிஷ்ணன் மேலும் யுவினா திபி மேலும் நல்ல கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனே நாம் ட்வின்ஸ் நீலனா மேலும் நீல்சன் அவர்களுடைய பிறநாட்டை நாம் அன்புடன் வணங்குகிறோம். அப்பா கோவி அப்பா யூசோல் அண்ணன் சாம்வி அத்தே பத்மினி இலனா ஜென்சன் விமி தாத்தா அம்மாய் மேலும் ரமேஸ்வாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு மேபக் ஊரைச் சேர்ந்த

திருமதி ஜெனி அஸ்ரியா அவரது பிறந்தநாளை கொண்டாடுகிறாரிலும் சரிகா விமா புனம் விஸ்வமீத் கமலன் செல்லன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் புவாலும் வேப ஊரைச் சேர்ந்த திரு கோவிந்த முத்து வீரன் அவரது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி தேவி தர்ஷினி சயான் முத்துவீரன் குடுவித்தார் ஆகியோரின் சார்பில் நன்றிகளை கூறுகின்றார்கள். இன்றும் குயின் விக்டோரியா ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு ராஜன் குணந்தன் அவரது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். மேலும் வெதி வெந்திலா குவாலன் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரி கரம்பன் வேலாயுதன் தைலாம் பெஞ்சயா குடுவித்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் லசூஸ் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு நடேசன் திருமதி த்ரிஷா பெஞ்சயா அவர்களுடைய திருமணத்தை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் நாகலிங்கேஸ் சிவம் அழகன் நிம்லா அம்மா வீணா பாலன் பெஞ்சயா குடுவித்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.